ஷாம் பியா மோரி ரங்கதே சுனரியா பில்கல் ஸ்பஷ்ட் ஹை இஸ்கா அர்த்தம் ஓர் கெஹராய் மே ஜாயே ஓர் தியான் தே தோ ஏக் நயா அர்த்த சாம்னே ஆதா ஹை தாத்பர்யம் ஹை ஷாம் ரங் சே கி ஷாம் ரங் மே பியா மோரி ரங்கதே சுனரியா பியா கௌன் ஹை பியா பி ஷாம் ஹை யான் சப்தோ கி சுந்தர்தா தேகி.